வேறு நிசா சதானி நீ மபதானி சா மபதானி சா மபதானி சா ஹங்காமா க்யூ பருபா தோடி சி ஜோ பிலி ஹே டாக்கா தோ நஹீ டாலா டாக்கா தோ நஹீ டாலா.